0: படிகளை இப்பாலத்தினர் பணியாக ஓப்பனை நாங்கள் பார்ப்பதற்கும்
1: Thank you.

0: கிறிஸ்டினிய கடமை ஜனக்கு கீழ்கட்டா.
1: அனைவரும் பகவத்கீதை 10:18 சொன்னாங்க.